0: உனக்கு லெக் பீஸ் பிடிக்காதா? நான் சாப்பிடுறேன்
1: சார். இந்தாங்க சார்.
0: அட போ.
1: சார் சாப்பிடு.
2: நீ சாப்பிடு.

0: இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்க.
1: அடுத்த வயதால என்னைய ரிலீஸ் பண்றது சொல்லிட்டாங்க சார்.
0: சந்தோஷமா
1: சார் தான் ஹெல்ப் பண்ணாரு சார். அடுத்த வயதாக்கும் நீங்களே வாங்க சார், நீங்க வந்தா தைரியமா இருப்பேன். வரீங்களா சார்?